யார் மதம் மாயோ வருகை மாம்ச்சி கர்மி வாரியாய் அமினத்த கர்மி திப்பே மாமம் அகப்து காதர் சமவாயே